மறி தருகிற ஏறி மேலும் முழு தரி குடிமறி தருகிற ஏறி மேலும் முழு தரி குடிமறி வேதித்து காயாகி மேதித்து மெடித்து மெடித்து மெடித்து